0: ஓனும் முந்தவா பத்தாக்கு எங்க அம்மா ஜாட்டுமரானு வேவா முந்தாங்கொனுமியா பத்தாக்கு எங்க அம்மா ஜாட்டுமரானு வேவா முசோலி தாமியா வேணுமா மிஞ்சுரானுவோ பத்தாக்கு எங்க அம்மா ஜாட்டுமரானு வேவா முசோலி தாமியா வேணுமா முட்டாயினுவோ பத்தாக்கு எங்க அம்மா ஜாட்டுமரானு வேவா ஐயோ
1: Ivo de Bamsi, technicien n'a pas assez car l'homme was ACB. Time for Camilla Jim Comedio Pabi. Dama Corgoluma qui en locardier en d'arrêt à Gil Gildi comme la Jim Kenen et l'emto. Maintenant, du balum telum guys, go canjekila mia telum gulle de Nejim Boy de Berimarkanazin, Docar Songan de Drojo, Ronel Nomengar, Arikanazisi. Comme ya ouji.

கிரேக்கவர கம்போ, கிரேவர கம்போ, ஜிபிரி நம்பர வராசி பத்தம் நக்கலாம் கிரே கம்போ, வாமசுமாய் இஞ்சு காடு மத்தம் நக்கலாம் கிரே கம்போ, ஒரு வார் கும்பிடோ ஜாக்கலாம் கிரே, ஆடு மத்தம் நக்கலாம் கிரே, அடு வரட்டி மத்தம் நக்கலாம் கிரேவர் கம்போ, ஒரு வார் கும்பிடோ மதாம் ஆடேகோ துருவாவரோ இமர் வந்தினோ அல்பரிக்கோ அந்த கலவத்தர் பேரோ மாமா பொறமோ ஹேத்தரா கொண்டேகோ அல்வாய் தரியோ அல்வாய்க்கு சோக்குனோ குன் போல் ஜவுரோ எய்யா போஞ்சோ தேவருவானோ ஏமா குருண்டோ பெருமா கொச்சுரோ அல்வாய் சுங்குடோ அல்வாய் தாகரோ அல்வாய் பாத்தரோ மூசா ஜோக்கோ மூசவரியாகோ வராசரோ ஒரு குரபரத்து ரயிற்கோடியமினா பகரசோ.